கதைனா தோம் ததிங்கன தோதாம் கிரதக தோம் கிரதக தோம் கிரதக தெரி கிரதா தக்கி தக்க தி மி ததி கேன தோதாம் கிரதக தோம் கிரதக தோம் கிரதக தெரி கிரதா கிரதக தோம் கிரதக தெரி கிரதா தோம் தோம் கிரதக தா கிரதக தெரி கிரதா கிரதா தேம்